0: ஆகுபந்தேமே தன்னுறையன் மேவுடியஃபமை ஜினாம்பை நாய் நரதாயங்கையை உபிமே தோவானதமினிஸ் நகொந்தேவா ருவைவான் தேங்கா பொங்கை அவசனங் தோராய்மங் கண்ணின் கணக்கொய் கத்தனுவதாக்கியா தங்கிடக்கினகொய்யா இப்புக்கெந்தே தேங்கா பொங்கை சக்சிங்கையா மே ஐயா ரொங்கரொங்கன பேரா போதாக்கினு மகுடியக்கியா தெய்மே தோனபன் பபோதோக்கா உங்குறாம் யான் மேவுடியஃபம் தேங்கா பொங்கை Aire, terano kan wan nam tay mekan ni sina. Kana ko imo kata nuata, imain. Asa mga rita na ko rawo wana ko im nanon ta meron tay nga po ngayo. Na ko iya, ta kia tiya po. Son ne miya, afeleti leka. Dine iya ta afeleti. Penuate, piromina, aviu. Repai rosari penuate. Mangari taruta tongawa atani mane memanena. Tokona ture repai ivy tokona. Harry Langley aritake Wayne nikotapo tetapo. Son seniu nikotapo. Pewia kepa semen tepano. Kam kong waki kai pa kam dia ini ka kiwa ami po win to sa met tiepe. Kini kan den isi pupua ke isu wa wawa kia o kairara ta wana. Anatapo na po wi. Anatapo na po wi pikini peo magistrate's court. Nte pong etakapong ruwai wan surai wanga wapi maono wa. Dewa wawa nte pagantay. Kana kama kiro ko ekona te po windi niya niya ni mimi anwa kina konte tosa ikine kanden niya ita. Kamda pa wani mayro iya tantang ay ka Eren Petero ipo kine kanwan Petero kay tangare Maria Yoane ipo kine kanwan te Siria kay tangare. Kamda pa.
1: Business promotion, business promotion, business promotions, business promotion.
2: Business promotion. Nakangangayin ka na ko promotion kaya ako katanwata yuhan pa nani gilipes ko na ni buwakay.
1: Aki ang nga na ikoy ko ito, si Rita ginakunda ng SIM Marketing PPA o abo na buwak ko na ba, nakon na rin ko kanta na ngayon.
2: Yay ang kangangan ni karawan ng promotion.
1: Nakuha ko meti ko, nakawa na iron Marketing PPA. Sikunando kon dali am tanay, ani karoa am tanay na kon na rekotang iya. O sikunando ni karoa am script, lanon teririo, zero. Aren ka na yung mura at po dan nanta, o ya po nyong tangin na banana na. Tangin ang promotion na rin na kanako, kin lanon panahin ito. Puno ko na rin ang dokon na mtabo, ni create a promotion na kon na ba, aren ko po ni kanta ni ngaya, bangaya, ene tangin roy, o ima mila roy, na kon si po dan nanta.
2: Reita kinakoira naranampa e onowa tenua kia to wana ni mewa kia ke isua tenua kia akia to wana wanua to wana wanua ke marketing@ppa.org.ky ke message nakoira nana Facebook page PPA Broadcasting and Publication Authority ke PPA Māori FM 89.9.